அதால் கொண்டுருவேன் மறைக்கே ஆனால் இந்த என் ஒழுங்காய் ஓயோயரா மறக்க பொருட்டு வந்துடுவோம்லாம் எச்சா மறக்க பரவாயில்ல.